0: அடக்கம் உடையவன் மலையினும் பெரியவன்.
1: The composure of the man who is consistent in self-control is greater than the grandeur of the mountains.
2: யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு.
0: நாவடக்கம் இன்றேல் துன்பம் விளையும்.
1: You can afford to leave anything else unguarded, but not your tongue. A wagging tongue could bring much trouble.
2: தீயினார் சுட்டகுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு.
0: தீப்புண் ஆறும் தீச்சொல் ஆறாதே.
1: Burn injuries heal eventually, but the scars caused by hurting words may never heal.
2: கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து.
0: கோபத்தை அடக்கியோனை அறம் தாமே சென்று சேரும்.
1: Virtues wait to serve the learned man who exercises self-control, especially of anger.
2: ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: உயர்வு தரும் ஒழுக்கம் உயிரினும் மேலாகும்.
1: Self-discipline brings dignity and glory. Cherish it as more precious than life itself.
2: அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு.
0: பொறாமையாளனுக்கு செல்வம் இல்லை, ஒழுக்கம் இல்லானுக்கு உயர்வும் இல்லை.
1: The envious man does not prosper, and the one lacking in character never achieves greatness.
2: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப் பழி.
0: நல்லொழுக்கம் மேன்மை தரும், தவறின் பழி வந்து சேரும்.
1: Men of good character attain greatness. Lack of character brings disgrace.
2: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.
0: நன்மைக்கு விதை நல்லொழுக்கம், தீயொழுக்கம் துன்பமே தரும்.
1: Right conduct leads to virtuous living, and bad conduct brings distress and sorrow.
2: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல.
0: ஒழுக்கம் உடையார் தவறியும் தீயென பேசார்.
1: A person of righteous conduct will not utter evil.

இந்த அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை வந்து சில வரிகள் தான் இந்த பாட்டில் பயன்படுத்தியிருக்கோம். அது முழு பாடல்களும் இங்கு நான் படிக்க விருப்பப்படுகிறேன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை. அவள் அப்படி ஒன்றும் நிறமில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை, அவளை படித்தேன் முடிக்கவில்லை. அவள் பெரிதாய் ஒன்றும் உயரமில்லை, அதனால் ஒன்றும் துயரமில்லை. அவள் பட்டுப்புடவைகள் அணிந்ததில்லை, அவள் சுடிதார் போலே சிறந்ததில்லை. அவள் திட்டும் போது வலிக்கவில்லை, அந்த அக்கறை போலே வேறு இல்லை. அவள் கூந்தல் ஒன்றும் நீளமில்லை, அந்த காட்டில் தொலைந்தேன் மீளவில்லை. அவள் கைவிரல் மோதிரம் தங்கமில்லை, கை பிடித்திடும் ஆசைகள் தூங்கவில்லை. அவள் நாய்க்குட்டி எதுவும் வளர்க்கவில்லை, நான் காவல் இருந்தால் தடுக்கவில்லை. அவள் பொம்மைகள் அனைத்து உறங்கவில்லை, நான் பொம்மை போலே பிறக்கவில்லை. அவள் அம்மா அப்பா கவிஞர் இல்லை, ஆனால் அவள் போல் கவிதை இல்லை. அவள் கராத்தே கும்ஃபு கற்றதில்லை, கண்களில் அடித்தால் மருந்து இல்லை. அவள் டிவியில் விளம்பரம் பார்த்ததில்லை, அவள் விற்றால் விளம்பரம் தேவையில்லை. அவள் ஆங்கிலம் ஒன்றும் கற்கவில்லை, ஐ லவ் யூ சொன்னால் சொற்கள் இல்லை. அவள் நடைகள் நாட்டிய நடனமில்லை, அவள் நடைகள் நாட்டிய நடனமில்லை. அவள் நிழலுக்கு மிஞ்சிய சிலைகள் இல்லை. அவள் இடைகள் மின்னல் இழைகள் இல்லை, அதன் இடையில் விழுந்தால் வழிகள் இல்லை. அவள் வம்சம் ராஜ வம்சம் இல்லை, அவள் குணத்தில் என்றும் வறுமை இல்லை. அவள் வாசம் ரோஜா வாசம் இல்லை, அவள் விட்டு சென்றால் சுவாசம் இல்லை. அவள் சொந்தம் பந்தம் எதுவும் இல்லை. அவள்

0: ஒரு கடையில வேலை செய்யற, அங்காடித்துறையில வேலை செய்யற அந்த மனிதர்களுடைய தினசரி வாழ்க்கை, அவர்களுடைய வறுமை, புல்லும் பூண்டும் வாழும் உலகம், நீயும் நானும் வாழ வழி இல்லையா, பூமியின் மேலே ஏழைகளின் ஜனனம், இறைவன் படைப்பில் பிழை இல்லையா, கண்ணீர் துளிகளின் ஆழம், அது கடலை விடவும் பெரிதில்லையா, பசிதான் மிக பெரும் மிருகம், அதை அடக்கிட இங்கே வழி இல்லையா, எதையும் விற்கும் எந்திர உலகம், இதயம் மட்டும் இங்கே இல்லை, கண்ணும் காதும் மூக்கும் இல்லாத, கையும் காலும் இல்லாத மனிதன் எங்கும் உண்டு, வயிறே இல்லாத மனிதன் எங்குமே இல்லை என்று அந்த பாடல் தொடர்ந்து செல்லும்.
1: தமிழ் என்பது ஒரு தொன்மையான மொழி. ரெண்டாவது, இசை சொற்கள் உள்ள மொழி. தமிழில் வந்து சாதாரண எந்த வார்த்தையை சொன்னாலும் அதற்குள்ளே ஒரு இசை இருக்கும். ஒரு கல்லுக்குள் சிற்பம் முறங்குவது போல் தமிழில் சொல்லுக்குள் வந்து ஒரு இசை சிற்பம் முறங்கி கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, நெடிய பாரம்பரியம் மிக்க மொழி. இப்போ நீங்கள் மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ எடுத்து அவங்களுடைய வரலாறே வந்து மொழி வரலாறே ஒரு 300 வருடத்துக்குள்ளே அடங்கிடும். ஆனால் தமிழில் வந்து 2000 வருடம், உலகத்தின் தொன்மையான 6 மொழிகளில் ஒன்று தமிழ். இதனுடைய பல விதமான சவால்கள் தமிழில் எழுது வரும்போது நடக்கும். இப்போது மற்ற மொழியில் கவிதை எழுத வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய முன்னோடிகளும் சவால்களும் இல்லை. ஒரு 200 வருடத்துக்கு நான் முன்னோடி தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழில் முதன் முதல்ல கவிதை எழுத வந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வருஷத்திய கவிஞர்கள் இருக்காங்க. ஒரு 2000 வருடத்தில் நம்ம வந்து லட்சக்கணக்கில் கவிதைகள் இருக்குது. அவர்கள் எல்லாம் சொல்லாததை ஒரு புதிய ஒரு கருத்தை நாம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சவால் இருக்குது. பாரதியார் சொன்னார் இல்லைங்களா, சொல் புதிது பொருள் புதிது ஜோதி மிக்க நவ கவிதைன்னு. அப்படி இருந்தால் தான் இங்கே தமிழில் நிலைக்க முடியும். இது எல்லாமே ஒரு தமிழனாக, தமிழ் பேசுபவனாக, தமிழில் எழுதுபவனாக என்னை உணர்வதும் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதும் எனக்கு மிகவும் பெருமிதத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணியெங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: தள்ளி உக்கார்ரா.
2: டேய் என்ன
1: இடம்
2: ஓஷ்டத்துக்கு வருவா? இடம் கொடுப்பாங்களா?
1: இல்லடா
2: இல்லடா, உனக்கு இடம் இல்லடா.
1: மாப்பிள்ள வீட்டுல
2: வீட்டிலேயே இருந்துக்க வேண்டியதானே. எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்?
1: 8:10.
2: இப்ப வர்ற பஸ் மிஸ் பண்ணிருந்த என்ன பண்ணுவ? ஐயோ பஸ்ஸே போயிருச்சியா? போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுங்கானே இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்?
1: 8:10.
2: உனக்கு
1: 8:10.
2: எத்தனை மணிக்கு வந்த?
1: 3:30.
2: பாத்தியா, அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்க எல்லாம் ராத்திரில இருந்தே படுத்து கிடந்திருக்கேன்டா. ஏண்டா வாழ்க்கையில உன் டிடி காசு இல்லையடா?
1: அது டெடிக்கேஷன் மாப்ள.
2: அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
1: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா
2: விளையாட்டு.
0: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
1: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலைமை.
2: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
0: நுண்மான் நுழைபுலம் இல்லாம் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று.
1: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
2: Human intellect, not developed by incisive learning, is like a colorfully painted play doll.

0: அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
1: என்னன்னு?
0: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும்.
1: ஆகணும்டா, ஆகணும்.
0: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்கிலேயே நச்சுன்னு குத்துவேனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவல்ல.
1: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
0: நீங்க ரொம்ப ராசியான ஆரியத்தையா.

நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நேர்கள் இப்பொழுது முதல் மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். தமிழ் திரை இசையுலகில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி நாங்கள் அழைத்து வரும் சிறப்பு நிகழ்ச்சி இது. இதோ எங்கள் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கிரேஸ் ராஜ்ஸ்ரீயுடன் மேட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி உங்களை நோக்கி. எங்கள் கிழக்கு பிராந்திய கலையகத்தில் இருந்து உங்களை நோக்கி வருகின்றது மேட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: உருபசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
1: பிறரை நாடாது தன்வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

நாய் பிள்ளை கண்ணியமுதே கண்ணம்மா பேசும் பொழுச்சு திறமே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க அடுத்த பாடல் இதோ.

0: பானம் தகனா உக்கார் உக்கார் உக்கார் உக்கார் அப்படியே அப்படியே
1: சாமே.

0: நெத்தி காசா ஊரே மாசா.
1: இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: En la forma de un hombre.
2: Vamos, vamos.

0: யார் சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாத? இதுவரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி சியாமலா கௌரி.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லிக்கிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறது சூப்பர் டேஸ்டியான ஒரு டிஷ் தான். வட்டுக்காய் ரால் கருவாடு சேர்த்த ஒரு பிரட்டல் கறி. இப்படி தொட்டுட்டே சாப்பிடலாம். அந்த கறி வந்து கிணக்க எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாலே ஒரு பிளேட் சாப்பாடு சோறு வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த புட்டுக்கும் ரைஸுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். ஈவன் இது ப்ரெட்டோடு சாப்பிடக்கல, இட்டாலியன் ப்ரெட்டோடு நீங்கள் வாங்கி அந்த ப்ரெட்டோட சாப்பிடக்கலையும் சும்மா சூப்பராக இருக்கும். அந்த கறி எப்படி செய்கிறேன்னு இப்போ பார்ப்போம். இந்த வட்டுக்காய் என்று சொல்லி எல்லா இடமும் கிடைக்குது. இப்போ வந்து வெளிநாடுகள்லேயே தாராளமாக எங்கேயும் வாங்கலாம். ஸ்பெஷலி இந்த சைனீஸ் கடைகளுக்கு போனீங்கன்னாலே எடுக்கலாம். எங்கே போனாலும் இப்போ இந்த வட்டுக்காய் வந்து கிடைக்குது. நாங்கள்லாம் ஒரு 10-15 ஒரு 20 வருஷமாலாம் நாங்கள் சாப்பிடவே இல்லை. வேண்டாம், வட்டுக்காயெல்லாம் வராவே வராது எங்களுக்கு. நாங்கள் எடுத்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. கத்திரிக்காய் தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கிட்டது. இப்போ வந்து நிறையவே வருது. இப்போ வந்த காலத்துலலாம் எங்களுக்கு எங்களா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பேரை பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு காய் இருந்தது சாப்பிட்டோமேன்ற அளவில் இருந்த இதெல்லாம். அப்போ இப்போ நிறைய கிடைக்கிறபடியாக நீங்கள் தான் வாங்கி சாப்பிடலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நம்மளோட நாட்டு காய்கறிகளில் இந்த நாட்டு காய்கறிகள் எங்களோட உடம்புக்கு தேவையான கிணக்க சத்துக்களை அது கொண்டிருக்குது. அதனால் நீங்கள் இதை சாப்பிடலாம். இதை ஜப்பனீஸ் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இங்கே விக்கல ஜப்பனீஸ் எக் பிளான்ட்னு இதை சொல்லி இதுக்கு பேர் போட்டிருப்பாங்க. அதில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்ல பிஞ்சான வட்டுக்காயில் தெரிஞ்செடுத்துக்கொள்ளுங்க. அதோட நல்ல ரால் கருவாடு, நல்ல கருவாடாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. பெரிய நல்ல கொஞ்சம் சதையுள்ள கருவாடாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. இந்த கூனி வேண்டாம், கூனி கருவாடுகள் வேண்டாம், கொஞ்சம் பெரிய கருவாடு. இப்போ எனக்கு வந்து இவரோட ஒரு காசின் பிரதர் ஸ்ரீலங்காவுக்கு போனா போல் கனடாவிலேருந்து போனவர் போயிட்டு அவர் நிறைய கருவாடுகள் எல்லாம் சொல்லி செய்விச்சு கொண்டு வந்தவர். கொண்டு வந்து அது எங்களுக்கும் ஒரு பங்கு தந்தவர். அதில் இந்த ரால் கருவாடும் இருந்தது. அது தோல் எல்லாம் எடுத்து செய்திருந்தாங்க. அது கொண்டு வந்த கருவாடு எல்லாமே அவ்வளோ க்ளீனான சூப்பரான கருவாடாக தான் இருந்தது. அப்போ அந்த தோல் எல்லாம் எடுத்து நல்ல டேஸ்டான ஒரு கருவாடு நல்லா இருந்தது. அந்த கருவாடு இருந்தது என்னட்டு நீங்கள் நல்ல கருவாடாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ இது தேவையான பொருட்கள் வந்து ஒரு ராத்தல் வட்டுக்காய், அதாவது ஜப்பனீஸ் எக் பிளான்ட். அடுத்தது ரால் கருவாடு ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்திங்கன்னா காணும். வெங்காயம் உண்டு, பச்சை மிளகாய் உண்டு உண்டு அல்லது ரெண்டு, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், உப்பு சுவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி, ஒன்றுலேருந்து 1.5 தேக்கரண்டி தேவைப்படும் உங்களோட உரைப்பை பொறுத்து. பழப்புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, மற்றது பூண்டு ஒரு 4 தள்ளு, மற்றது கருவேப்பிலை 1 நட்டு, தக்காளி பழம் உண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் உண்டு, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, சின்ன சீரகம் 1/4 தேக்கரண்டி, மற்றது மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ இந்த வட்டுக்காயை வந்து முதல் இந்த ரால் கருவாடை நல்லா கழுவிட்டு கோல் வாட்டரில் கழுவிட்டு அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் அதை போடுங்க. நல்ல பாயிலிங் வாட்டர் இல்லை, சுடு நல்ல தண்ணியில் அதை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வெங்காயம் தக்காளி உள்ளி எல்லாம் தட்டி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடியாக அதை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வட்டுக்காயை நீங்கள் உங்களுக்கு சின்ன குட்டி

0: கழுகல் இருந்தால் அது நல்லா அதுக்குள்ளே இந்த வட்டுக்காயை போட்டு நல்லா கழுவிட்டு போடுங்க. அதுக்கு முதல் நீங்கள் ஒரு சட்டிக்குள்ளே உப்பு தண்ணி தண்ணிக்குள்ளே உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒவ்வொரு வட்டுக்காயாக அந்த உரலுக்குள்ளே போட்டு தட்டுங்கோ, நல்லா ஒங்கி தட்டுங்கோ. அப்படி இல்லை உங்களுக்கு உரல் இல்லை அப்படின்னு சொன்னால் கவலையே வேண்டாம், அதை நாலாக வெட்டுங்கோ. நாலாக வெட்டிட்டு பிளந்துட்டு அப்படி சும்மா சாதுவாக அந்த நுனியில் பிடிச்சி பிரிச்சிங்கன்னு சொன்னால் அந்த உள்ளீடு கிளம்பி வரும். அதை அப்படியே வெட்டி எடுக்கலாம், கத்தியால் அப்படியே வெட்டி எடுத்துடலாம் நீங்கள். இல்லாட்டி தட்டிட்டு ஒரு ஒரு குத்து குத்தி நீங்கன்னாலே அதை வெடிச்சிடும். அதுக்கு பிறகு அதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு விரலால் அப்படி கசக்கி கசக்கி விட்டிங்கன்னு சொன்னாலே அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் அப்படி கஷ்டப்படுறாங்க வேணாமன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வெட்டிகிட்டே எடுக்கலாம். ஊரில் அப்படித்தான் செய்வாங்க. நாங்கள் ஊர்லேயே இருந்து வந்தாக்கள் நாங்கள் அந்த மெதட்லேயும் நாங்கள் செய்கிறது ஈஸியாக. நான் கடைசியாக செய்யக்கல கத்தியால் வெட்டித்தான் செய்த நான், அது ஈஸியாகவே வந்துட்டுது. அதால் தான் அந்த தெரியுது நுனியை பிடிச்சி இப்படி திருப்பி விட்டிங்கன்றாலே அது அவ்வளோ அப்படி கிளம்பி வரணும். அதுக்கு பிறகு வெட்டி எடுத்துடலாம். இப்போ அதை வடிவாக உப்பு தண்ணியில் கழுவிட்டு ரெண்டு மூணு தரம் கழுவுங்கோ, அந்த சீட்ஸ் எல்லாம் போன அப்புறம் என்றாவது கசக்கும். அந்த சீட்ஸ் வந்து கசக்குன்றதால தான் அந்த சீட்ஸை எடுக்கவங்க. ஆக பிஞ்சன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வட்டுக்காயை பொறிச்செடுங்கோ. ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பிஞ்ச் சோல்ட் போட்டு இதை ஒரு முக்கால் வாசு பதத்துக்கு பொறிச்சுட்டு எடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு ஒரு பேன் எடுத்து அல்லது சட்டி எடுத்து, மண் சட்டி சூப்பராக இருக்கும், சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகல வெங்காயம் அதை போடுங்கோ, அதை போட்டு நல்லா வதக்குங்கோ. வெங்காயம் சாதுவாக அரைவாசுக்கு வதங்கி வரக்கில்ல, ஒரு அரைப்பதத்துக்கு கிட்ட வரக்கில்ல உள்ளியை தட்டிட்டு போடுவோம். ஏன்னா இந்த கறிக்கெல்லாம் இந்த சீரகம் இதுகளெல்லாம் கொஞ்சம் பிந்தித்தான் போடுவோம். ஆனால் அந்த ஒவ்வொரு கறிக்கும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க, அதுக்காகத்தான் என்ன முதல்ல போடலைன்றதெல்லாம் இல்லை, இதுக்கு இந்த முறையெல்லாம் செய்வாங்க. இந்த வெங்காயம் வதங்கின பிறகு சின்ன சீரகத்தை போடுங்கோ, வெந்தயத்தையும் போடுங்கோ. போட்டு வதக்கல அந்த வெந்தயம் விழுந்தோடனே இன்னும் ஒரு வாசம் தரும். அதுக்கு பிறகு அதுக்குள்ள நீங்கள் தட்டி வச்ச உள்ளியையும் வெட்டிட்டு போடுவோம். நாம் உள்ளி தட்டிட்டு போடுங்கோ, அப்போ தான் அந்த வாசம் எல்லாம் வரும். அந்த உள்ளியையும் கருவேப்பிலையும் போடுங்கோ, போட்டு நல்லா வதக்கல இன்னும் நல்ல வாசம் தரும் உங்களுக்கு. அந்த பருவத்துக்குள்ள நீங்கள் இந்த இறால் கருவாடை அதுக்குள்ளே போடுங்கோ, அந்த எண்ணெய்க்குள்ளே போட வேணும். அந்த அதோட சேர்த்து வெங்காயத்தோட அதில் கொஞ்சம் அந்த வெங்காயங்களோட சேர்ந்து இந்த இறாலும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சு வரும். அந்த நேரம் நீங்கள் இந்த தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டுட்டு தக்காளி போட்டு வதங்கி வரக்குள்ள தக்காளி போட்ட கையோடையே நீங்கள் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போடுங்க. போட்டு ஒரு கணக்க தேவையில் கொஞ்சம் தான் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை வதக்குங்க. நல்லா வதங்கி எல்லாம் வரக்குள்ள இப்போ நீங்கள் தூளையும் போடுங்க. தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் விட்டு வர நேரம் தூளையும் போடுங்க. தூளையும் போட்டு அப்படியே நல்லா பிரட்டுங்க. பிரண்டி வரக்குள்ள ஒரு கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஒரு கால் கப்பிலேருந்து அரை கப் தண்ணி விடலாம் நீங்கள். விட்டு இப்போ உப்பை பாருங்கோ, உப்பு டேஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கோ. உப்பு நல்லா கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பார்க்கல கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வட்டுக்காயை அதுக்குள்ளே போட வேணும். அப்போ இந்த வட்டுக்காயை முறிஞ்சிடும், அப்போ திரும்ப அது காணாமல் வரும். அதால் ஒரு கொஞ்சம் தூக்கலாக இதில் இருந்ததுண்டா அந்த வட்டுக்காய் உறிஞ்சி எடுக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பொறிச்சு வச்ச வட்டுக்காயை எண்ணெயெல்லாம் மடிஞ்ச அப்புறம் இதுக்குள்ளே போடுங்க. போட்டு நல்லா அப்படியே பிரட்டி கொண்டு வருங்க. அந்த குழம்போட பிரட்டி எல்லாம் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விடலாம். விட்டுட்டு அது மெல்லிய நெருப்பில் தான் விடுங்க, அது கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும். அந்த நேரம் நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆக்கள் அதுக்கு ஆப்ஷன் தான் இது, தேங்காய் பால் கொஞ்சம் விடுங்கோ. ஏன்னா அது வந்து ஒரு இன்னொரு கிக் கொண்டு கொடுக்கும், அதுக்கு நல்ல டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். அந்த தேங்காய் பாலையும் விட்டு அந்த கலர் தேங்காய் பாலை விட்டோன்னு உங்களுக்கு கலர் மாறும் அந்த கறி. அப்போ அந்த கொஞ்சம் அந்த திரும்ப அந்த நார்மல் கலருக்கு வரும் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அப்படி கொஞ்சம் பிரட்டின மாதிரி தான் இந்த கறி இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து எந்த சாப்பாட்டோடையும் வச்சு சாப்பிடலாம். சோறோட வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி புட்டோட வச்சு சாப்பிடலாம். இந்த பிரெட்டோட அவ்வளோ நல்லா இருக்கும், இதை சாப்பிடக்கில் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கோ. உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானிலைக்கு தாங்கோ. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில். இன்றைய நாளின் தயாரிப்பில் வட்டுக்காய் ரால் கருவாடு செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் புரொஃபஸரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க மண்ணில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் www.americantamilradio.com என்ற இணையதளத்தினூடாகவோ தர இறக்கம் செய்யப்படக்கூடிய அமெரிக்க தமிழ் வானொலியின் செயலி, யூடியூப் மற்றும் முகநூல் ஆகியவற்றினூடாக அமெரிக்க மண்ணிலிருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

நேருக்கு வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் கவர்னர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன தலைவர் இடையிலான முக்கிய சந்திப்பு இந்த வாரம் உலக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. தாய்வான் வர்த்தக போர், செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடுகள் மற்றும் ஈரான் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தொடர்பாக மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஹர்முஸ் கடல் சந்தி பாதுகாப்பு குறித்து அச்சம் காரணமாக எண்ணெய் விலைகள் உயர்ந்த வண்ணமே இருக்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்திலும் இந்த விவகாரம் முக்கியமாக பேசப்படுகின்றது. இங்கிலாந்தின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் கட்சியின் உள்கட்சி அழுத்தம் அதிகரித்துள்ளது. சமீபத்திய தேர்தல் முடிவுகள் காரணமாக அவரது தலைமையை சவால் செய்யும் குரல்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் பிரிட்டனின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ச்சி கண்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தொடர்பான போர் தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உக்ரைனிலிருந்து குழந்தைகள் கடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். காசா மற்றும் தெற்கு லெபனான் மேற்கு கரை பகுதிகளில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஐக்கிய நாடுகள் மனித அபிமான நெருக்கடி மோசமடைந்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பொதுமக்களின் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெய்டி நாட்டின் அதிகரித்த வன்முறை மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களால் ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. உலக சுகாதார அமைப்பு ஹாண்டா வைரஸை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அதன் முக்கிய தகவல்களை எதிர்வரும் வாரங்களில் வெளியிடப்படும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக உலகெங்கும் பிறந்து வாழும் ஈழத்தமிழர்கள் மற்றும் உலகத் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது வழக்கம். அதேபோல் அமெரிக்க வாழ் தமிழர்களின் முயற்சியின் பேராக மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் மண்ணில் சிறப்பு நினைவேந்தல் மற்றும் மரநடுகை இவற்றுடன் இலங்கை போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு நினைவு மையமாக இந்த மரநடுகையுடன் கூடிய அடிக்கல் நாட்டும் நினைவு பதிவும் இடம்பெற இருக்கின்றது. மே 17 அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனுக்கு அருகாமையில் இது இவ்வாறு இருக்க இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றையினால் இலங்கையின் லஞ்ச ஊழல் திணைக்களத்தினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவு தொடர்பாக எழுந்திருக்கும் ஊழல் சம்பந்தமாக இவரை அழைத்ததாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்க 2026 பிஃபா உலகக்கிண்ண போட்டியில் முதன் முறையாக ஹாஃப் டைம் ஷோ நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புகழ்பூத்த பாடகிகள் மெடோனா, ஷக்கீரா மற்றும் BTS ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்படுகின்றது. இது 2026 பிஃபா உலகக்கிண்ணம் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய பிரதேசங்களில் இந்த முறை இடம்பெற இருக்கின்றது. அதில் இந்த ஹாஃப் டைம் ஷோ இந்த முறையில் இருந்து ஆரம்பித்து வைப்பதாக ஃபிஃபா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் உலகளாவிய ரீதியிலான செய்தி தொகுப்பு. இந்த வாரத்துக்கு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மற்றும் ஒரு அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளி வரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகீக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
3: கவுனமணி செந்தில்
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகீக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
1: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும்.
3: என்ன
0: சலசலப்பு? எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து

0: நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான்,
1: நாளை கழிச்சு
0: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு.
1: தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற?
0: இல்லப்பா, சின்னம்மா மக. குடு,
1: பிடியே இல்லனே.
0: இல்லாதான் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, வகுத்தை கலக்குது. குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும். நாங்களா வர்றோம்?
2: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
0: எது ஆர்
2: பார்த்தா? நீதான்டா குரு குரு குரு குருன்னு பாக்குற.
0: குரு குரு குரு குரு நாங்க பார்த்தோம். ஆஹா,

0: என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க?
1: சில்லற காசு
0: எடு
1: போப்பா. நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? சில்லற காசு
0: காசு இல்லாம எனக்கு கிடைக்க வேற தோல்ல தூண்டுவேன்.
1: இந்த பாட்டா
0: திரும்பி பார்க்க ஓடு.

0: விஷயை குடிச்சிட்டு கொள்ளைக்கு போறான்னா ஒருத்தனையும் காணா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மந்தைக்கு போகணும். எவனாவது கிடைச்சானா ஓசியில டீ சாப்பிட்டு போனா தான் எவனையும் காணுமே.
2: சரி, இன்னைக்கு நம்ம காசுலாம் டீ குடிக்கிற போல இருக்கு.
3: மாட்டீங்க கோவிந்தா.
2: நமக்கு
0: யோகம்ப்பா, வந்து மாட்டினா இன்னைக்கு இவன் தலையில மிளகா அரைச்சிருவான்.
1: கோவிந்தா வசமா மாட்டிக்கிட்டான், இன்னைக்கு இவன் தலையில மிளகா
4: போட்டோம்ப்பா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
2: முன்னாடி
0: குடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் காசு கொடுக்கணும்.
1: சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும்.
5: போட்டு போட்டு

0: பிச்சமனே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராம்

0: ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஏய் வேணு.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும்,
0: பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய்
2: பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி.
2: கிடையாது. இது கொஞ்சம் ஓவரா தோணல. பிச்சு வாய தரடா.
0: என்னது?
2: சக்கரை.
0: இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறலாம். ஒண்ணி திருநாவுக்கரசுல வச்சுக்கணும், ஏன் கிட்ட வச்சுக்க கூடாது?
2: நல்ல வேலை கடிச்சு போணும்.
0: பாக் பாக் பாக். ஏய் வாடிங்க. என்னடி லுக்கு வர்ற? என்ன லுக்கு வர்ற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிச்ச ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும்.
3: பின்னால
0: ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீக்குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட்ரா, போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சொல்லியோ, கவர்மெண்ட்க்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏய் துணி யாங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா www.pichu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லா வட்டியா எல்லா அக்கறை காட்டுறேன்.

0: அண்ணே
1: என்னடா
0: அங்க பாருங்கண்ணே
1: உட்கார்ந்துருக்கா என்ன அப்ப
0: எப்படியா உட்காரலாம் இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன பவர் என்ன உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்செல்லியமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா
1: என்னதே
0: நெருடுது
1: சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற
0: ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிச்சாமா நீங்க உட்காரணும்
1: அறிவிட்டவனே நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு இதான் வேலையாடா
0: வேலை கிடக்குது வேலை நம்ம கவுறது என்ன வருது
1: இப்ப நான் உட்காரணும் உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்
0: ஆமாண்ணே
1: விடு வா அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல எப்படா
0: கரெக்ட் இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும் எங்க அண்ணன் லேசா நீ படின
1: படிக்க தெரியாதரா
0: வரமாவது பாருங்க
1: சரி
2: ஒரு டீ போடு
0: அண்ணனுக்கு ஒரு ஆர்டர் போடு
1: பின்றடா
0: நம்மளுக்கு கால்
1: என்ன
0: கால் மேல கால் தூக்கி போடுங்க அப்படித்தான்
2: டேய் டீ கேன்சல்

சரி, நான் செவனேந்தளமா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரடிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான், டேய் என் கையில் தான். அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாப்பா, சரிங்கடா, சரிங்க அம்மா.

0: கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கையெடுங்க.
0: ஏன் சைக்கிள் போறீங்களா?
1: என்ன
0: பயம்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க,
1: பைத்தியக்காரங்க,
0: பிசாசு இருக்கின்றானுங்க,
1: பயந்தா குழி.
0: அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபாலு அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானோ? ஏ மாப்பிள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா, மாப்பிள, மாப்பிள, மாப்பு பச்சு தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்னை கூட்டிட்டு போலா? இங்கடா இருக்க கோபாலு, கோபாலு, ஆமா.

0: சீக்கிரமா வாங்கிட்டா.
1: சரிக்கா.
2: என்ன மாப்பிள, மாமனை கண்டுக்காம போற, எங்க வர?
1: டீ வாங்க.
2: நாங்க என்ன சாராய கடையா போட்டிருக்கோம், நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம்.
1: எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு.
3: என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா இங்கிலாந்து ஈராக்கு போனாலும் கிடைக்காதுரா. வந்து வாங்கிட்டு போடா ரப்பரு.

0: அங்கன்னா ஓடியா போயிடுவான். அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பங்கு பங்கு
1: எஸ்
0: அங்கே பாரு பங்கு.
1: அட பாவிகளா, நான் போட்ட டீ நாய்க்கா?
2: என்னடா பண்ற நாய்க்கட? உத்தர நாய்க்க
1: அடி அடி நல்ல அடி.
2: நாய் செத்து போச்சுன்னா யாரா பொறுப்பேன்?
1: அதானே.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

mangotree.online இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் பிரத்யேக உணவு வகைகளை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்து விநியோகிக்கிறார்கள் mangotree.online. நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் மிகுந்த தரத்தோடு மிக குறைந்த விலையில் உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வரப்படுகிறது. mangotree.online-இல் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மதிப்பில் ஒரு பகுதி இலங்கை, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக செலவிடப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.mangotree.online என்ற இணையதளத்தையோ முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் mangotree.online-ஐயோ நாடவும். இலங்கை மற்றும் இந்தியாவின் பிரத்யேக உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்களை இல்லத்தில் இருந்தபடியே mangotree.online-இல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
2: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும்.

முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில்கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றம் தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவால் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர்
போரை ஆதரிக்கவில்லை. ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்செருக்கு ஆகிய அதிகாரங்கள் குரலில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனமில்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளைஞரியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை.
இந்திய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை, அறிவும் தேவை. கல்வி வேறு, அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக, முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்மவீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர், காமராஜர், பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இண்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று
தன்னுடைய பிரின்சிபல்ஸ் அண்ட் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடலிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறைகள் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து 79 டாலராக இருந்த நிறுவனத்தின் பங்கு 17 டாலராக சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ 200 டாலராக உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரலாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில்
பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனின் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால் சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும் தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களை கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம்.
சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பல் இன்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பல் இன்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும், பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும்

0: புலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
1: பொறாமை, ஆசை, கோபம், தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
2: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்ன
2: இருந்தாலும்
3: வீட்டுக்குள்ள ராமநாதங்கிறது யார் சார்?
4: எதுக்கு சார்?
3: 3000 மணி ஆர்டர் வந்திருக்கு.
4: 3000? ஆகா, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆட்டைய போடுறா பாண்டி.
3: என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான்?
2: இவரை பார்த்தா ராமநாதமே தெரியல உனக்கு. அவரு வீட்டு வாசல்ல குத்துக்கள் மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. ராமநாதங்கிட்டே வந்து ராமநாதங்கன்னு கேட்டா அவர் எங்கேயா போவார் பாவம்.
3: வீடு பூட்டி இருக்கதான்
4: பூட்ட போட்டுவிட்டு
3: புறப்பட்டு
4: என்னங்க
0: அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்?
1: பெரியார் காரணம்.
0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு